எவரெங்கே சீர்ரு சல்லா தத்திமன் ரஸ்கலாங்கே அஸ்ஸவா ஒடுகின் வாக்கமங்கையே எஹென்ன குன்னூனே அஸ்ஸவா ஒடுகின் வமே அதி எவரெங்கே காத திமன் ரஸ்கலாங்கே ஃபொனு வாஃபாவா மலாயகத்தும் எகந்த லிவதே.

இயக்கமாக இந்தியாவின் ராஜ்ய கண்டாளு வஃபா உண்ணவா சஃபீர் ஜே பாலசுப்ரமணியம் பிதாழ்வச்சே பிஎஸ்எம் நியூஸ் திவ்வி ஹாஸ் வசதி கத்மிகா இந்தியா சஃபீர் வணி தெகோமகி குளும் தரக்கி தாயிராய் வரப்புட பதவி விஃபாக்கம் ஃபாக குரவாஃப் இந்தியாயின் ராஜ்ய சாலிஸ் திரஷக பேனும்வா குளியோர்கி சாமான் ஹதியா குர்மா குளே எப்பசுமுக சைகுர்ம பேவி ரஸ்மியா தஃபோ பிஎஸ்எம் நியூஸ் வாக தக்கோமும் சஃபீர் விதாழ்வே இந்தியா எஹி திரிக்கமாக குளியோர் குளே சாமான் ஹதியா குரவிகின் தாயர் மீ இரத்தக்குகா திரிவுளே ரயித்துன குளும் பதஹிகோ துளேஹோ சிஹத்திக்கா திமிதி மல்லிபிகெந்தா ஃபுர்சத்திக்குமா இந்தியா சஃபீர்க வாஹக் ஃபுளுகா தெகோமுக குளும வணி அலி அழுவாலவாஃப் மீஹர் ராஜ்யா இந்தியா குளும ஃபஸ்தொழு சஹர் ஃபுரேரு சஃபீர் விதாழ்வே தரக்கீக குளுமகி ராஜ்யா இந்தியா திமிது வரப்போடு இஸ்கமெத்துவே கமிக்கமா சஃபீர் வணி இன்சானி வசீல் தரக்கி குரும இந்தியா சர்க்காரும் தெவ்வா எஹி திரிக்கம்கி திரேங் பைக்கங்கம் ஃபாக குரவாஃப் மிக திரேகா எகி மொசு சாத்தக தெமுந்தா தம்ரீனுக்கு ஃபுர்சத்து ஃபாக குரவி தௌலிமி தாயிராங் இந்தியா டெக்னிக்கல் இந்தியன் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் ப்ரோக்ராம் ஐடெக் தசம் கொம்மி ஹரக்குஸ் சோழஹாஸ் வருகின திவஹிங் இந்தியாக தம்ரீன் முந்தாக்கம சஃபீர் விதாழ்வி சஃபீர்க வாஹக் ஃபுளுக அம்ரானி தரக்கீக தாயிராக்கி இந்தியா ராஜ்யக குளும்கு முஹிம்மு தம்பிகை கொத்துக ஃபாக குரவி சைனாகா குரியத்திய குளோபல் டிவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் இன்டர்நேஷனல் மீடியா யூத் ட்ரெயினிங் ப்ரோக்ராம் ஃபுரியம குரபுமஃபோ இப்ரோக்ராம் லிபடானி முஹிம்மு தஜிபாத பப்ளிக் சர்வீஸ் மீடியா பிஎஸ்எம் கே சேர்பர்சன் ஆம்னத் நம்சா சைனாயின் திவராஜ்ய கண்டாளுவா ஃபாஹுன்னவா சஃபீர் கொங் ஷியன்வாயா பத்தல் குரவா ஹிஸ்ஸா குரவாஃபி மி ட்ரெயினிங் ப்ரோக்ராம் பாபா ஃபோனி மியஹாருக்கு ஜூலை மோகி ஹத்தக்கும் அஷாரையா ஹமய சைனாக வெர்ர பெய்ஜிங் இத்துரும் சன்யாக இப்பந்தல்முக வாஃபுல் டாக்கோமும் சேர்பர்சன் நம்சா வணி வி கௌமக்கும் திரி சத்தர் மீடியாக ஃபண்டு வரும் பேவெருவி மி ப்ரோக்ராமுக்கு மச்ச அலியழுவாலம் வாஃப் மி ப்ரோக்ராமுக மீடியா கும்ஃபுணித்தோக சிஇஓ இன்னா மீடியாத்தோக இஸ் மகாம் தஃபுருவா பேஃபுளுன்னா மேனேஜருன்னா நூஸ்வரிங் அதி மி தாயிராக மாஹிரும் பேருவடானே மி ப்ரோக்ராமுக்கு தெரிங் சைனாக தரக்கீக தஜிபாத்தகா மீடியாக்கு தாயிராக கெனவே ஈஜாபி பதல் தகா டிஜிட்டல் குரியரும் தகு இத்துரும் பைனல் அக்வாமி மாசலாதி நிசாம் தகா திமெட்டனவு தரக்கியா குளேகுத்தும் ஃபுளா தாயிராக மவுலுமாத் பதல் குரபுணுக்கம்கா நம்சா விதாழ்வி மி ஃபுர்சத் ஃபஹிகொத்திவிக மட்டகா சைனாக சர்க்காரஷா சஃபீர் கொங்க நம்சாவனி ஷுக்கூர் அதா குரவாஃப் மி ப்ரோக்ராமுலி படானி மௌலுமாத தஜிபா தகக்கி பிஎஸ்எம் இத்துர ஹருதனா குர்மஷா பைனலக்வாமி மேதானுகா மீடியாகி தாயிரேன் குளுந்த பதஹி குர்ம லிபுணு முஹிம்மு ஃபுர்சத்தகி கம்கா நம்சா ஃபாக குரவி ஹாலிஃப் தித்துகா தரக்கி குரமுங் அண்ணா ஹைத்தி ஃபஸ்ட் ரோ ஹவுஸ்கே மசக்கத்துகே நுவதிய அஷப் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இன்சத்த மசக்கே நிமி ஃபவாகமா பினாரா கெதர் வெறுக்கமா அம்ரானி தரக்கியா பெஹ உசாரம் விதாழோஜே தேஹாஸ் பாவிஸ்வநஹர் தித்துகா ஹைத்தி ஃபஸ்ட் ரோ ஹவுஸ் தரக்கி குரமுக மசக்கே பனி ஃபஷாஃப மிமஷ்ரூக மசக்கே நியூமகா கேவிஃபா வாயர் மிஹாரு குரியதனி பதிகியா ஃபஹானாத நிமுமுக மசக்கேக்கம பினாரா பெஹ உசாரம் விதாழ்வி மஷூக அஹிமினி ஹைசதே கக ஃபோட்டுகே தெபுரீக ஹைத்திய ஃபஸ்ட் ரோ ஹவுஸ் ஏக திரேன் கோம யூனிட்டெக்கா திங் கொட்டரியா திம் ஃபாஹானாயா சிட்டின் ரூமா பதிகேக இத்துரும் காகியா லோண்ட்ரி அதி ஸ்டோர் ரூம் ஹிமினே ஹாலிஃப் திதுவக்கி மாலேங் உத்துருகா திவனே எம்மே ஆபாதி போடுரா திதுக ஆபாதியக்கி ஃபஸ்ஸாஸ் மீஹு நமவஸ் இரஷுகா தாவுலீமா சிஹி ஃபர்வாஃபத பேனு தக இரஷங் ஹிஜர கொக்கென் திரிவுளே மீஹு நாயக்கு ஆபாதி ஹைங் ஹஹங்கர அபாதி துருவமும் அண்ண எஹன் ரத்தகே எக்கொத திதுவக்கீவஸ் ரங்களு போஹியா வஹிகமக வரப்புட பேனு விஃபவரஷே எரோ இரஷுகா ஹத்திய ஃபஸ் ரோஹவு செழுமுக மசைக்கே ஹவால் குஃபவனி எஸ்ஜே கன்ஸ்ட்ரக்ஷன் இமஷுக மசைக்கே இ கும்ஃபுஞ்ஞா ஹவால் குறி சத்தேக வி மில்லியன் ருஃபியாய் தேஹா சவ்வன ஹரு சிரஷுகா பிங் ஹிக்கா துவிசத் ஃபன்சாஸ் ரோஹவுஸ் இமாரைக்கோ ரஷுகர இத்துண தூக்குரி அட்வொகேட்டிங் த ரைட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் ஆகாய் வைட்டல் கேர் மோடிஸ் குளிகன் ஸ்கூல் தரிவருண அமாஸ்கோகே ஹெல்த் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராமி குறிய கெங்கொசி குளுதுஃபுஷி சிட்டி அதி ஹாதால் நொழிவரம் ஃபர் ஸ்கூல் கா குறிய கெந்திய மி ப்ரோக்ராம் கா துவிசத ஃபன்சாஸ் குதிங்கி ஹெல்த் ஸ்கிரீனிங் குறிய கெங்கொஸ்வாவே வைட்டல் கேர் இம்புனி மி ஹரகாத்தகி ராஜ்யகே குடகுதிங்கி செஹதா துளஹேகம் குறியரோம்கே
ಕುರೇ ರೋಮಾ ದೆ ಮೊಸಸಾಗ ದೆ ಮೆದುಗ ಸೈಕುಫವಾ ಫಹಂ ನಾಮಾಗ ದಶಂ ಕುರಿಯ ಗೆಂದಿಯ ಮುಹಿಮ್ಮು ಹರಕಾತೆಕ್ಕಮ ಮಿಸ್ಕ್ರೀನ್ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗ ಕುಳ್ದುಫುಷಿ ಸಿಟಿಗೆ ಜಲಾಲ್ದೀನ್ ಸ್ಕೂಲ್ಗೆ ಸತೇಕ್ ಹೈದ್ಯ ನುವ ದರಿವರುಣ್ಣ ನೊಳಿವರಂ ಫರ್ ಸ್ಕೂಲ್ಗೆ ಹೈದ್ಯ ಫಸ್ ದರಿವರು ಬ್ಯಾವಿರ್ವಿ ಈ ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗೆ ದಶಂ ಗ್ರೇಡ್ ಏಕೆ ಹತರೆ ಹತೆ ಅತಿ ನೋಯಕ್ಕೆ ದರಿವರುಣ್ಣ ತೌಲಿಮಿ ವುಜಾರಾಗ ಮಿಂಗಣ ತಕ ಎಗ್ಗೊತ ಹೆಲ್ತ್ ಅಸೆಸ್ಮೆಂಟ್ ತಕ್ಕ ಕುರಿಯ ಗೆಂಗುಸ್ವಾವೆ ಮೀಗೆ ಎತುರು ಕೊಮ್ಮೆ ದರಿವರಕ ಎತೆರೆ ಹಶೀಗ ಬೆಳ್ತಕ ಬೇಹೆ ಖಾಸ್ ಡಾಕ್ಟರ್ಕ ದತ್ತುಗೆ ಡಾಕ್ಟರ್ಗೆ ಕನ್ಸಲ್ಟೇಷನ್ ದೀಫಾವೆ ಸ್ಕ್ರೀನಿಂಗ್ಗೆ ಎತುರು ದರಿವರುಣ್ಣ ಬೆಲೆನ್ ವೆರಿನ ಖಾಸ್ ಕೊಗ್ಗೆ ಹೇಲುನ್ ತಿರುಕುರುಮ್ಗೆ ಸೆಷನ್ ತಕ್ಕೆ ವಿಸ್ ಬಾಬ ಆಫ್ ವಾಕಮ ವೈಟಲ್ ಕೆ ಐ ಮಾಲುಮಾತೆ ಈ ಸೆಷನ್ ತಗ ಅಂಗಯ ದತ್ತುಗೆ ಸಿಹತ ಫೈದಾರಿ ಕಾಣ ಬೇನು ಕುರುಮ್ಗೆ ಎತುರು ದುಳೆಯೋ ದಿರುಳುಮ ಬಿನಾ ಕುರುಮ ಗುಳೇ ಗೊತ್ತು ಮಿಸ್ ಮೌಲ್ ಮಾತೀಫಾವೆ ಕಡಿ ಹೆಂದು ನುವಗಡಿ ದಿಹ ಮಿನಿಟ್ ಮೀ ದ್ವಿಹರ ಆಚೆಗೆ ಆಡು ದುನಿಯಾಗ ಮಸ್ಟ್ರಾಮ್ ಯೋಗತ್ಫಾ ಕುರೆಫಾ ಖಬರಕ ಬಲಾಲಾರ್ ಹಮಾಸ್ಗೆ ಸಿಯಾಸಿ ಈಶ್ವರಿಯಾಗಿ ಖಲೀಲ್ ಅಲ್ ಹಯ್ಯಕಮ ಎ ಜಮಾತು ಎಲಾನ್ ಕೊಫಿ ಅಲ್ ಹಯ್ಯಗೆ ಕುರಿಂಗ್ ಹಮಾಸ್ಗೆ ಸಿಯಾಸಿ ಈಶ್ವರಿಯಾಗ ಮಕಾಮ್ ಗಹುಣ್ಣವಿ ಯಹ್ಯಾ ಸಿನ್ವಾರ್ ಗಜ್ಜಾಗೆ ರೈಯಿತುಂಗೆ ನಸ್ತು ಹೇದ ಕುರ್ಮ ಎಸಹರ ಉದ್ವಾಣಿ ಹಮಲಾತ ದೆಮುಂದ ಯಹೂದಿ ದೇಹ ಸೌವಿಸು ನಹರುಗೆ ಅಕ್ಟೋಬರ್ ಮೊಹಗೆ ತೆರೆಗವಣಿ ಸಿನ್ವಾರ್ ಶಹೀದ್ ಕೊಲ್ಲಾಫ ಅಲ್ ಹಯ್ಯ ಮೀಗೆ ಕುರಿಂಗ್ ಹುಣ್ಣವಿ ಹಮಾಸ್ಗೆ ಗಜ್ಜಾಗೆ ಗೊಫಿಗೆ ಈಶ್ವರಿಯಾಯ ಎನೆಕಿ ಹಮಾಸ್ಗೆ ಇಸ್ಸಫ್ಗ ಮುಹಿಮ ಮಸಕ್ಕೆ ತೆಕ್ಕಿ ಕೊರವಾ ಬೇಫ್ಲೆ ದೆಹಾ ಸೌವಿಸು ನಹರುಗೆ ಜುಲೈ ಮೊಹಗೆ ತೆರೆಗ ಈರಾಣು ಸಿನ್ವಾರ್ಗೆ ಕುರಿಂಗ್ ಹಮಾಸ್ಗೆ ಈಶ್ವರಿಯಾಗ ಮಕಾಮ್ಗ ಹುಣ್ಣವಿ ಇಸ್ಮಾಯಿಲ್ ಹಣಿಯ ಅವಹಾರ ಕೊಲ್ಲುಮು ಹಮಾಸ್ಗೆ ಇಸ್ಸಫ್ಗ ಅಲ್ ಹಯ್ಯ ಹರಕ್ಯಾತೆರೆ ವಡಾನ್ವ ಮಿಂಬರ್ವಣಿ ಇತ್ತುರುವೆಫ ಹಮಾಸ್ಗೆ ಫರಾತು ಮಶ್ವರಾತೋಗ ಎಂ ಎಸ್ಕೊ ಮಿಹಾರ್ ಬ್ಯಾರ್ ವಡಾನ್ವಣಿ ಅಲ್ ಹಯ್ಯ ದೆಹಾ ಸ್ವಂಸವಿಸು ನಹರುಗೆ ತೆರೆಗ ಯಹೂದಿ ಗತರುಗೆ ದೋಹಾಗ ದಿಂಗ್ ಹಮಲಾಯ್ಗ ಅಲ್ ಹಯ್ಯ ಹಿಮಿನೆ ಗೊತ ಹಮಾಸ್ಗೆ ಈಶ್ವರಿನ್ ತಕ್ಕೆ ಶಹೀದ್ ಕೊಲ್ಲುಮ ಮಸಿಕ್ಕಿ ಕುಫಾವೆ ನಿಮ್ಮಾಲ್ಗೆ ಕುರಿಮಿ ದಣ್ಣಾಲನಿ ಮುಹಿಮ್ ಖಬರ್ ಸುರಕ್ಷಿತ ಎಡಿಬಿ ಅದಿ ಇಐಬಿ ಗುಳಿಗೆನ್ ರಾ ಅತೊಳ ಬಾ ಅತೊಳಗೆ ಫನ್ಸ್ವಿಸ್ಟ್ರ ಶಿಗ್ಗ ಕಾಯಂಕುರಿ ಹೈ ಪಾಯಿಂಟ್ ಹತ್ತರೆ ಮೆಗವಾಟ್ಗೆ ಸೋಲಾ ಫೋಟೋವಲಾಟೈಕ್ ಪಿವಿ ಹೈಬ್ರಿಡ್ ಕರೆಂಟ್ಗೆ ನಿಜಾಮ್ತ ರಸ್ಮಿಕು ಇಫ್ತಿತಾ ಕೊಫಿ ಇಂಡಿಯಾಯ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಗುಳುಮ್ಗೆ ತೆರೆ ಎಮ್ಮೆ ಪಡು ಇಸ್ಕಮೆದ್ದೇನಿ ಉಮ್ರಾಣಿ ತರಕ್ಕಿಯ ರೈಯಿತುಂಗೆ ತರಕ್ಕಿಯ ಕಮ ಇಂಡಿಯಾಯನ್ ರಾಜ್ಯ ಕಂಡಾಳುವ ಫಹುಣವ ಸಫೀರ್ ವಿದಾಳ್ವಜೆ ಹಾಲಿಫ್ತಿದ್ದುಗ ತರಕ್ಕಿ ಕುರಮುಣ್ಣ ಹೈತಿಯ ಫಸ್ಟ್ ರೋ ಹೌಸ್ಗೆ ಮಸಕ್ಕತ್ಗೆ ನೋದಿ ಹಶ ಪಾಯಿಂಟ್ ಫೈವ್ ಫೈವ್ ಇನ್ಸತ್ ಮಸಕ್ಕೆ ನಿಮಿಫವಾಕಮ ಬಿನಾರ ಗೆದ್ದುರುವೈಕಮ ಅಮ್ರಾಣಿ ತರಕ್ಕಿ ಅಭಿವೃದ್ಧಾರ ವಿದಾಳ್ವಜೆ ಹಮಾಸ್ಕ್ ಸಿಯಾಸೀಶ್ವರಿಯಾಗಿ ಖಲೀಲ್ ಅಲ್ ಹಯ್ಯಕಮ ಜಮಾತು ಎವಲಾನ್ ಕೊಫಿ ದ್ವಿಹರಾಜ್ಯ ಗಡು ದನ್ನೋಮುಂಗ ಹೆಂದುಣು ನುವೈಗೆ ಖಬರ್ ದನ್ವಾಣಿ ಮುನಿ ತಿಂಗಳ ಗುಣಮ ದ್ವಿಹರಾಜ್ಯ ಗಡು ಎಮ್ಮೆ ಖಬರ್ ದನ್ವಾ ದೇನಿ ಮೇದು ಹೆಂದು ಮೇದುವೆಂದ್ರ ಕುರಿಯ ಗಾರ ಜಾರು ಅಳಗುಣ ಮಂಗೆ ಖಬರ್ ಉಫದ್ದಾಫಣಿ ಪಿ ಎಸ್ ಎಂ ನ್ಯೂಸ್ ಮಿಗಡಿ ಖಬರ್ ಗೆನಸ್ತಿನ್ವ ಟೆಕ್ನಿಕಲ್ ಕೊತುಂಗ ಹಿತಿರುವೆ ದಿನಿ ಸುಧಾ ಸಲೀಂ ಖಬರ್ ಒಡೆಸುವ ಎಮ್ ಎ ಬೆಫ್ರಣ ಶುಕ್ರಿಯಾ ಎಮ್ ಎ ಬೆಫ್ರಣ ಸ್ಬಾಜ್ ಜುರ್ದು ಹಾಕದ ವಕೀಲ ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಂ.

0: கண்ண வாஷ் அதிவிதாள் வாஷ் சலாம் ஃபஹனி கங்குரே ஏவரென்ன ஏவரின் தொகு குறி கங்கு நதீஜா இங்கே நிதி
1: بسم الله الرحمن الرحيم
2: رحمن وانت رحيم وانت الله باسم فلم فشاغنمي
1: حاميم
0: حاميم ميا كرتوغ مراد دين وديغم وني الله
1: والكتاب المبين
0: பயாம் வெகிம்வா பொய்கந்தெவ்வா வகை குருவமே

ஆனுங்க வெரி ரஸ்கலாங்க ஹதரத்தும் ஃபனுவா ரஹ்மத்தை கம்கே ஹமகாஷவரும் எக்கலாங்கை மொளங் அஸ்ஸவா ஒடுகும்வா மொள தின ஒடுகும்வா ரஸ்கலாங்கே.

0: Sara. Sara? Me koba arange fehikula gatai. Dibala etai.
1: Tai. Kikura tai.
0: Kikura tai ke. Kongka da wahake tibuni. Sara no hanna komme duha kus alambi tai na gadeni. Alambi kongkule gatai ek buneteni yes.
1: Tai.
0: சாரா
1: சாப சாமிரா ஹாஸ்வி வருபலா ஆரிமி பலாலி சாமிரு ஹந்தாம் ஹுரித்தோ மீ அண்ணன் டை ஹிஃபேகி
0: சாப்ஸ் தையார் குப்பேன் மேரி
1: சாமிரு மேதி டை
0: பாவதிதா ಸಾಬ ಏಗೆ ದೆಂಗಳಾದಾನೆ
1: ಆಹಾರ ಮಿದನಿ ಸಹದ ವರಂಗ ಅವಸ್ ಕೊಲ್ಲಾಣ
0: ಸಹದ ಸಾರಾ ಇಶಿಂದ ಬದಮಿತ ಸಾರಾ ಮೇರೆ ಸಹದ ಫೆನ್ನು ಮೀಗೆ ಕುಡೇರು ಕುಳೆ ಕುರಿಂಗ್ ಸಾರಾ ನು ಸಹದಿ
1: ಆಹಾರಿಂಗ್ ಇಹಿಂದ ಸಹ ದಿಂತ